0: இங்குமாஸ் தானே பாவம் அமி துவகிக்கு கீக்கு நாய்க்கு இல்லை இங்குமாஸ் தான் அமி துவகிக்கு கொஞ்சாங் உங்கள் தூத்திக்கு சிம்மி யூரித்தினி சிம்மா சிம்மா தோரித்தேகே அனை கொஜிலேகே யோகே முங்காயத்தா அமி துவகிக்கு ஆகிக்கு நாய்க்குறாக்கு இல்லை அம்மு மீட்டங்களே ஜாத்தாக்கே குபேண்டி அலிசியத் பறக் நெபா அமி துவகிக்கு அவுபா கவலுத்துக்கு ஊச்சாத்தா
1: Tebutin atinye in DG ko ngoliono tanaba mungaret ko ger economic survey ni goy mangen ko malo ko ger sector noto ne boy in gabatishet ko noto ko sector ni go tarete me noto ne ba Kenya ni go taretu chumi go nyobarage ago noto ko ngoliota ge noto ko sector noto ne gabatishet go ge ger noto tunjo go ge be noto lakini ko miten kiage ne mwa bi galago lenen nyoru eme noto ne ba Kenya ngoliona ba go beleta apke ne mata kararan oge motin we kyoto jo ba East Africa ne ngoliona gi yo ya yo ge role miten kin imigan ko tosuma kin u ger geindo Sugu nyorishige haki ye menata nubo kenye ngolio nata nubo mungareta Na gengo lole maini gemu wakile ya wabwano gemu lole mchele Tugun jaon tugul Geti nye nagubo ye menata nubo kenye ngilenen kinyoru Disadvantage tenore nubo kingereza
2: Agot kitungwi Yaje kibu ni ye
1: menata Che wabu Tanzania gale lori isi ke kwanga kitio
2: Che chan Karibu nizi
0: Kungwi ame jale korong netay Kogi geyat uchumi ni nyo Ngale gi gaya tuchumi ni nyo kukigi anji Che mungare ni kwal tuku ki Kenya akwal da kwa sang akwal korang sang kuip kwa Kenya Kuyo mite ya mituwa ki che mayami kumayai anan kuyi ku chota cha kwa
2: matu
0: kitungui ya mayami che kwa kemini Kenya kuyo che kia aling sang asike tisi che li joget che ki gule Ameje kena yile yorir Che choget anan kumake min Anan kumake gas Ami toki kya mi Kuyo jike al kupun sang Lakini ngap kumite kewe luti kyu to kyu Che ngete mati nweka lake kukone chwe kwaso Aunga tole yoto
1: Ibata tarifs
0: Che bata tarifs sang nangne Che muji kukirinta Poishit Anan kumungare ni kutote sata in Kenya Aye mati nweki kitetege Kwa mejo ali Amejo kujibika ap Kenya Op aleji Kila every quarter Kitu tusi Pika ap East Africa Asigiro ngale jata pa tarifs Agena igile Kakichile mini gile Asigechul Agete sata igechule kila Dagimo getinye tuyoshi choto ki Tamara Tamara tamatesitai mungarit kumie Ingi East Africa Ko every quarter Kutu itos sectors jeter Anende tawendi tuyed Nepa mungarit Amu yata ule miboishin Amu yata ule pukie ngolole Ki iste tarifs Chikikiri kile Kwa kewelu Inga mge matunwe kia jeter jini Chipata Kenya So kita setai amu mwaji kukake juli nipo yin maayi kwa kake kuhipu kini ngoliota ke kukote setai tu yit kunoto asige isto amejali chikurapi kiyok ministers che choget
1: yes
0: abiasas che choget kutinyi tu yin wakije niki ngolole ngale juta ki asige lia asige chuchuch ngale kikiri kili kewelu tiki ngimasta mungare amejali kura to those presidents in summit